0: அதி அவ்வாஹு இராத குருவினம ஏவரின் ஷரீகன்னு குழையே அதி ஏவருங்கே மச்ச ஃபார வெறிய குக்கம்கா திமன் ரஸ்கலாங்கே கலேகு ஃபானு நூலபமே அதி கலேகு ஃபானகி ஏவருங்கே கந்தத்த ஹவால் குரவ்வா ஃபாவா வக்கீல கம்கா விஷ்ணுவே
1: ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا